0: Tsingna ba tso. Xiamla nga zhu da tong ma ta, xie zhu rimu xie gui bi, canti tong wa di, jun nang de mungi wa xie gui, xie bi guo xiu ji yin. Nga zhu da tong ma ta, xie zhu rimu xie gui ba tang, la tu ge le ga ca mi zhong, ling gin sa ba ngu tu de mba yin wa di, la tu ge le ga di pa la ya ni, de ngui la ji xie ban de chi. To xiong ge, nian ki nye ci ta jue xie ba xin min bi, ni gub jie le ga di ri ji, ye ren li ji bi tu cui dang, cien ni mang bu yin, xie zhuan zhu ge yi ba shi. 南座地震了行动协用门当瓦当跟着拍着促着协把帮当九百的通信当偏置了南京协把所解写次人路家内顿恩议员龙德大人让兄弟协次人路了然这下你公布人民科德当接业的这东西也让这科普用的东西来顿卡了偏置恩色对不天意也不是地当对从此也让来接比科普用的东瓦的爱因热股签部协议也不当
1: 蓝星接一贵协把的行为，甚至穷的动静呢？卡在贵都家人地学一些事。端得餐厅东尼些贵比接一门用话行呢？从头筹把的，连端这把作为所写当，三路马当娃，车的举他结巴里行话行干，样呢？马一呢，军定家来个的小动荡，三转协把行行，大得这次七位来个点着，个规定进行呢？人家算一把来，今呢来接比，连你接的样样协比忘记。 南站九镇民众来接了各家来信笔，来个吉林去接接一他头了地呢。他让国内三转协个接笔，来个卡萨党，给往卡萨没笔忘记，所以给共了人生学个名叫南口建个把的，接到了人生学个把里卡把一把党。你呢，是组最差来转转接，这都卡萨写个把里，对军来约的新地加个没笔，必须东个样样写都写个笔，来给科普接人做个一把事，什么呢？
0: ཁྱི ཕྱད མམ གསྲ བ རེ འདོན གྱི ཡོད པས ཡི རང གི རིམ ཡང ཡང ཡོང གི རྒྱུ ཡོད ཡིན དེ གྲོང ཚོ དང དུས ཚང དུ ཤོད པས དུས ཚོ མང པོ ཞིག ཆོ ལན རོགས ཡོད ནས དེ དག གི དུས དུ རང ཞུང ཡོང རྒྱ ནུས ཤོ ཡོད གི ཆ དུ གཏོང བའི རིམ ཡིག ཅིག དུས ན ན ཐོ ཚ ཁེ ཡིན པ ཆེ དེ ན གོང པོ རིམ ཁུ དུ དང ཚེ རྒྱ རྒྱ རྒྱ སུ བ དང ཁྱན ཅིན ཚོ དུ ཐེན རྒྱ ཞེ པ དེ ཤོ མང པོས ཉ ཤེ 给了马蹄党给了铁军党，但这铁军个隐藏三部线呢，在这民兵短的在这部越把的卡眼呢，立足地界通得动不上，藏在动画的就能进到就送呢。我妈牛的这个比列队忙不行一家当瑞美车旅尼也把谁车着马特牛藏家把当列学前都个学校人路前西当地多次也能一人家可不用的动力同米三顿这把当一人立即比我这都这把的列个的修脱了对这当三女对我家那段他就写把的学同一时先跟他把错共同三把点呢俺住大多东马塔，协助瑞美协会比餐厅东瓦的，就能端木就把协会协比过瘾。

0: gosiyo luka ngachangani, rangdi wuktob, duen su, shakye cha, ceba jungsi kanja, gwenzo minrin yin, ngadu sha gwezi kwenge. Dene remyin, shakye cha jido, ceba inala remyin kanja jizina da cha jizorgo, ane gwenzo inala da remyin, minrin ngadu sha gwezi kwenge, dengwen dap cato ke gwenzo tiki inala da, yobado sabatiki la duen hiin duen hiin, ngagwedo tiki remyin galigali ngagwrezi kwenge hoya.
1: Ngorire, dene ci chonga nyinab shayi ngacha jayne nima singi chayamdun jor, dadan jam, rāng dī cī chōngā dī sī dī cī chōngā pārā pōntāng xēr. Mān tuay nī gōnrō ngāb dī sē pātāng, yu lē yī tōngwa, tuay mō jiā kwa, gōnrō nē pā chē tuay tōk tu xā gui zē dāo. Tēnē yī pēdā dāmbā gī cī chōngā nī, pēdā jē pā gī cī chōngā pārā pōntāng tu kāna kī dī sī na xēl kī dāo. Tē kāp tē tuay gōnrō ngāb dī zō jī tu cē yu lē tōng jī tuay mō jiā kwa, tē gōnrō pāng dē lū kī tu sū tē tī kī tuay tōla tāyab gu rē zē tēr chēng kū zū dāo.
0: Rē rē. Cī nī yī sā sū chī ngā chā sūm nī, tuay tū mī rāng gāng sīng, chā gāng chā, chō kān zhā, tēn zhē lēn bā. Mentu dende simbi tsama de chuxian dang ya xuan ro xuan ji mo yong wa xia gu diao xiang zhou bi sa ge jie xiu zu nan bang de tuo san ni ma sa de xi bi de xia xi ji ta dang pa jiao ge le ga ye bu xi gu ci ni zhu lu ge ngai jie ni ci ni dun dai ngai jie ni bu ni ma na ci ni ji sun ku de pa ge ngai jie jing ni zhe ji ge ma zhe ke xie de xia dun ren qiu long yan la ji di du zhe ren jue wei mei ji dang chu la xiu ba de xia ngai xie de ge ne xin peng xia ni luo de nan lan jue da zong ni du he ji xiang de 下落的蓬勃长男人如今通当三克人也让想下的普鲁这笔纪念时期此举也拉着宽个等你那边的丁巴克纪念也三岁前应该是什么你对同米人更新总能对三届来行个等你人民恰把恰就多等你求看着就多顶着一拿了顶着连半银整个等你对的擦度个擦马的一趟接了确信多也信如信从妈妈用力也呢来个的擦嘴巴这个来着宽个
2: 就看着这下眼了,雕像周边三个里的修组团结了,帮着,托三的马萨西波就到,你下些街头做就到,帕就个来个从马擦嘴波这个来子看个,等你把他顶把个七年就,楼个那些眼呢,七年顶,大爷那些人把他尼玛拿走你那开心个,七年级孙哥爬个那些经历,就自己干嘛这个下总大干嘛这个,下里干过出行个,等你下顿个人了,去弄从马也拉,一定个对身就擦里头,等你面积多,去了修就个下话的时候就去了也子看个。
1: 바다듬바가 치라고라 휴야나라 폴루저비 세니에슈체 치주야라지 컨가 데네 다다와 제리라 뉴와 사츠메라고 캄히체 저리레 다오치 제라 다안데 뉴와 메추 캄히체비 요체 차제 렘버바 세브라 치주네 라바남리 단도두 카마 쮸레 샤룬 삼순 남코르체 아 차춘레 치주게네 바상 돈저르 뱀바 네비 로제도 차로 토스 그바마 다
2: 不得等把中文的没去你的看不下去的哦，尤其对了，对你越接了，恰就把这些人把不就在，对你七八九呢，老把那么多的干嘛了，觉得下楼跟上次难过去啊，恰就在很多对呢，不得等把个恰就等着包，把日子到，对此就见你把啥动作变把你不落接都恰老同事给把满足，他等着这，咋的干嘛就当跟着了，等着日子到，
0: 这，把他等把个先把这个了，时间了，把这的七八接那几九九你九月交接九个，年许几年许多。
1: 年许几，年许个几几个了，因此看个，他公里那个那个，别的地方个，他很多的学啥个，像我们那点个，咱个吃着过了，我真多的学呢。对呢，他那个咱个吃不就学呢？对呢，不买他留到我东北，吃把年许你，接到隔壁吃双，日子破不，干嘛查你？你中途没了，最近都，一万块，碰到下的还吃上多，对呢，我们那厂个那个，小怪就做等于他年过去做你把你拉到市场上看，啥你不要是年许双，咋把啥？中途啥没？
3: 那你不要是年轻人，咋办吧？用处啥呢？也你不要是年轻人，咋尼嘛？用处没了，太阳的不就老多血菜了。

0: zemi chi nang shi ta.
1: A ge chim bu lo. Ta ki de le. Ta ki de le.
2: Ta ki de le.
1: Wo mo huai. Ta ki de le.
3: Ta ki de le.
1: Ya pe. Gong yang la, ya pe. Wo mo huai. Long tong ren bo de da yong ne, ga le yi jing. Ya du da.
4: Jian da de ga zong. Na yong jin po ge se to dan ne ye si ba.
1: Gong yang la, che ru se to dan ne yin na, nian yong de dan yin. Ji zai xie, ni sa ge ke bi da zhe de da san zhuo a. Ha.
4: Zhe wa ma ji, du zai ye de. Ji mei ge ga la mei ji zai suo jun ne, jia gong tu nan ri ba.
1: Ji ji ji. Che zuo le mo ke de, ga ye ba. A, huai yi.
4: Huai yi. Ga nan zhuo yi.
1: ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ 你要发毒，你要发大针到了你的头上的，恐怕这松罗亚卡门来偷就麻烦了。
4: 哦，松罗亚卡翁，都在林波麻烦，都在敌人啦。怀疑前年热瓦县的批注，就连那药铺麻烦当。
1: 就连那药铺人，没俺就连就带俺讲吧，全都答应啊。呀，怀疑，俺在张通这波人。
0: 他讲这波人。这等等那冷切的没有如八用中南拿的
1: 不没钱就上那地中人阿罗行吧你就把你家的女被上去得送的客户我们怀疑了乔马去
2: 谁哥哥上去就等等的还没有客栈的
1: 你也没听到
2: 你干没有客栈的
1: 我跟他提你就把我出背后
3: 等等
5: 那等那也你感觉呢进来着去的进展的安静的
1: 不用怀疑你爱着去我是老母子的你是母的你爱你这么不母的老母你就把公公用了当不用怀疑你了得不去
5: 干总欢迎随不用等着去去干你娘子的你也够满牛起来过去公民的牙齿不用穷穷的来吧没草没却还没听着的事你的地呢却用狗狗动开听着的
1: 老母全听来的全摘不能得到开车开车的
5: 你真的是个的你狗命的黑皮伯母的打算个叫的谁个阿的
0: 伯母你的地呢你妈怎么得欠一个的打算欠你我妈欠几多
5: 全都欠了你的
1: 伯母怀疑全我妈中了没你我你谁母的俺都没把人找个公用没？
0: 你这还是给点职业的？阿公婆婆没那么好说话的，总算啥事露出来，让个心么都念这些呢？念头念过谁啊？
4: 阿是怀疑，怀疑，年三呢？各种的没要不急什么？我们呢，就让上了运动去激动。
0: 上了激动谁？
4: 你这个了。去阿皮人玩呢，那里接东各种人，你这单掏钱人那上人。
0: 俺和亲的人要看人呢，爷妈俺亲娘不母不满意，恁那我等大把垃圾钱人没，你真管的嘛人？
4: 是是是，大把垃圾身上我是人。等你去各种了，上次多少门给到，你要等那各种给钱了，没出来了干些生意。
0: 谁哪里干呢？俺带到你这些个谁去干那些人？
6: 我错了，龙春兄。
7: 那样打把人做些的，但是了，见人些就的，我唱歌，端大开胸是绝有别，没说了，现在开胸呢，当然敢把代表，你亲开心没把的事。
1: 没弄没捏，吃大的碰小的， 老大就是为七遍的，等下你送就在那大房来人，绝对的。大大没错了，你把先去查查呀。
3: 大雷大公，赵马龙，去去可看到第一号二公。
1: 哦，多少套路没买的，中间就让到一人。赵，跟秦龙打三桌。
3: 哎，你在哪里？哎。